0: Eyes, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us on 0951522703. I repeat, 0951522703, or write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. Bye.
1: இதுவரை கேட்டது ஸ்பான்சர்ட் பரிபாடி ஸ்பைஸ்.